0: தஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிரு தக்தரிகிரு தக்தஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிரு தக்தரிகிரு தக்தத்தரி ததல தஜனு ததல தத்திமி ததிமி தத்தனு தக்த தரித தனத தனுத தினித தக்கரி தம் தம் தக்கரி தம்
1: தக்கே போ தனச்சீர் பிச்சக்கர தடக்கே போ தனச்சீர் பிச்சக்கர கலு புத்து புத்து கத்து கொஸ்கா கலு புத்து புத்து கத்து கொஸ்கா சீட் கே தொடர் மன் மத் கா சீட் கே தொடர் மன் மத் கா சப் சலகே சப் சலகே சீதா கொடு சீதிங்கி சீது கொடு கெஜு பொத்காய் கெஜு பொத்காய் கெஜு பொத்காய்.

0: தஜ்ஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிரு தக்தரிகிரு தக்தஜ்ஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிரு தக்தரிகிரு தக்தஜ்ஜரி ததன தஜ்ஜனு ததனு தஜ்ஜமி ததனு தஜ்ஜனு தக்த தரித தனத தனுத தினித தகனு தம் தம் தகரி தம்
1: தக்கபு தனச்சீர் பிச்சக்கர தக்கபு தனச்சீர் பிச்சக்கர கலபுத்து குசிக்கது குஸ்கா கலபுத்து குசிக்கது குஸ்கா சீட் கே தொடர் மன்மத் சீட் கே தொடர் மன்மத் கா சப் சலகே சப் சலகே சிதாகுட சிதிங்கி சிதுகுட

0: தஜ்ஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிரு தக்திருகிரு தத்தஜ்ஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிரு தக்திருகிரு தத்தஜ்ஜரி ததல தஜ்ஜனு ததலு தத்திமி ததிமி தஜ்ஜனு தக்த தரித தனத தனுத திமித தக்கரி தம் தம் தக்கரி தம்
1: தக்கர் பொத்தன் சீர் பிச்சக்கர் தக்கர் பொத்தன் சீர் பிச்சக்கர் கல புத்து புத்து கஜ குச்கர் கல புத்து புத்து கஜ குச்கர் சீட் கே தொடர் மன்மத் கர் சீட் கே தொடர் மன்மத் கர் சப் சலே கே சப் சலே கே சீதா கொடு